0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: உழைப்பின் சோர்வுகம் உடலுக்கு ஓய்வு தேவை என்றது. எம் பொருளாதார சூழ்நிலை எம்மை ஓடி ஓடி உழை என்றது. உழைத்து களைத்த இதயங்களுக்கு ஓய்வாகவும், ஓடி ஓடி உழைக்கும் உள்ளங்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் சிஎம்ஆர் தமிழசியின்.
3: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
5: நேர்களே, இப்பொழுது விஜய் தொடர்பாக அனுதாபங்கள் தமிழகத்திலும் மிக அதிகரித்திருக்கின்றன. இப்பொழுது ஒரு நேர் வந்து பேசினார் சத்யா என்று நினைக்கின்றேன். ஜனநாயகம் என்ற திரைப்படத்தை வெளியிடப்போடபோது ஒரு மிகப்பெரிய தடை. இப்போது ஆட்சி அதிகாரம் என்று வந்து ஒரு முதலமைச்சர் என்ற கனவை விஜய் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அவரது ஆதரவாளர்கள், வாக்களித்த அத்தனை பேரும் ஆதரவாளர்கள் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்க, இப்போது அதற்கு கூற மிகப்பெரிய தடை. இது விஜயின் மீதான ஒரு அனுதாப அலையை மேலும் அதிகரிக்கும் என்றால் அது வெறும் வார்த்தை அல்ல. நிச்சயமாக இன்னும் இன்னும் அவருக்கான ஒரு அனுதாபத்தை தேடிக் கொடுக்கும் ஒரு விடயத்தில் இப்போது ஆளுநர் இறங்கியிருப்பதாக தெரிகின்றது. ஆளுநரின் சட்டங்கள், அரசியலமைப்பு சார்ந்த விடயங்கள் பொதுவாக பேசுவதற்கு அல்லது வாசிப்பதற்கு அல்லது சட்டம் தொடர்பாக விவாதிப்பதற்கு மிக சரியான பாயிண்ட்களாக இருக்கும், முக்கியமான விடயங்களாக இருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் ஒரு சாமானிய மனிதனுக்கு கூட தெரியும், எந்த கட்சி அதிகளவு ஆசனங்களை பெறுகின்றதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விதி என்ற வகையில் தமிழகத்தில் ஒரு தொங்கு பாராளுமன்ற நிலை, தொங்கு சட்டசபை நிலை ஏற்பட்டது. அதிலும் அதிகூடுதலான வாக்குகளை, ஆசனங்களை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை முதலில் வழங்க வேண்டும், வழங்கி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்குரிய அதிகாரத்தை வழங்க வேண்டும். ஆனால் நேர்களே, நாம் கொஞ்சம் இதை உன்னிப்பாக கவனித்தால் சில வேளைகளில் ஆளுநரின் செயற்பாட்டில் தவறு இல்லையோ என்று எண்ண தோன்றும். ஒரு நீதிமன்றம் செல்ல இருக்கின்றது தமிழக வெட்டிக்கழகம் நாளைய தினம். தமிழக வெட்டிக்கழகம் நீதிமன்றம் சென்றால் கூட தமிழக ஆளுநரிடம் மிகப்பெரிய விடயம் ஒன்றை விஜய் விட்டுவிட்டார். விஜய் தொடர்பாகவும் தமிழக வெட்டிக்கழகம் தொடர்பாகவும் பலரும் சொன்ன ஒரு குறை இப்போது நிதர்சனமாகி வருகின்றது. இவர்களுக்கு தமது கட்சியின் கொள்கை என்ன, அரசியல் தொடர்பான ஆள் அகலங்கள் என்ன, ஒரு அரசியல் ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் அல்லது அரசியல் சாணக்கியம் இவர்களிடம் எந்தளவு இருக்கின்றது, விஜய்க்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்தளவு அரசியல் பின்புலன்கள் இல்லை. சாதாரணமாக ஒரு திரைப்படத்தை தயாரிக்கின்ற எஸ்ஏ சந்திரசேகர் இயக்குகின்ற தந்தை, அவருக்கு அடுத்தபடியாகத்தான் விஜயை சுற்றியுள்ள பல அவரது நிர்வாகிகளாக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கலாம், எல்லோருமே இவருக்கு அருகில் இருப்பவர்கள் இப்போதுதான் அரசியலை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் தான் அவர்கள் மிகப்பெரிய தவறொன்றை இழைத்தார்கள். இப்போது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பிடி என்னவென்றால், இவர்கள் நீதிமன்றம் சென்றால் கூட விஜய் ஆளுநருக்கு கொடுத்த கடிதத்திலேயே மிகப்பெரிய தவறொன்றை இழைத்திருக்கின்றார். அந்த கடிதத்தை வைத்து தான் இப்போது ஆளுநர் இவர்கள் சட்ட ரீதியாக சென்றாலும் அதை துணிகரமாக எதிர்கொண்டு இப்போது இந்த பதவியேற்பு விழாவை இடைநிறுத்தம் செய்திருக்கின்றார். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு சட்ட சிக்கலில் தமிழக வேட்டி கழகத்தின் தலைவர் விஜய் சிக்கியிருப்பதாக இப்போது அதே அரசியல் ஆய்வாளர்கள் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். தனிப்பெரும் கட்சிக்குத்தான் முதல் முன்னுரிமை என்ற ஜனநாயக மரபு உள்ளது, அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். விஜயின் ஒரே ஒரு நிர்வாக தவறால் தற்போது அவருக்கு எதிராக இந்த ஆளுநரின் கரங்கள் உயர்ந்திருக்கின்றன. ஆளுநர் அர்லேக்காரின் பிடிவாதம் என்பது வேறு, பிஜேபியின் அது தவிர்க்க முடியாது. ஆளும் மத்தியில் எந்த அரசாங்கம் ஆளுகின்றதோ அந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள்தான், அந்த அரசாங்கம் சார்பானவர்கள்தான், அந்த கட்சியை சார்ந்தவர்கள்தான் பொதுவாக அந்த நாடு முழுக்க ஆளுநர்களாக நியமிக்கப்படுவார்கள். இது இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் இது பொதுவான விதி, அதை மாற்ற முடியாது. என்றாலும் இப்போது ஆளுநர் ஒரு ஜனநாயக மரபின்படி நடக்க வேண்டிய தேவை இருக்கின்றார். ஆனால் ஆளுநர் இப்போது விஜயின் பதவி பிரமாணத்தை தடை செய்திருப்பதற்குரிய மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், நீதிமன்றத்துக்கு விஜய் சென்றாலும் விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அரிதாக இருப்பதற்குரிய காரணமாக இப்போது ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. சட்டசபை தேர்தலில் 107 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கின்றது. 108 இடங்கள் என்றாலும் ஒன்றை விஜய் ராஜினாமா செய்வர், திருச்சி கிழக்கை, பெரம்பூரை தான் தான் வைத்திருக்கப் போகின்றார். அப்போ 107 இடங்கள். அந்த வேளையில் விஜய் அமைதியாக இருந்து ஆளுநர் அழைக்கும் வரை காத்திருந்து சட்டசபையில் தனது பலத்தை நிரூபித்திருக்கலாம். இதில் விஜய் தான் அவசரப்பட்டு விட்டார், ஆளுநர் அழைக்கும் வரை தனது கட்சியை பலப்படுத்தியிருக்கலாம், ஏனைய கட்சிகளுடன் பேரம் பேசலில் ஈடுபட்டு அந்த கட்சிகளை தன் பக்கம் இழுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம். அதிமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகள் இருக்கின்றன, அவர்களை அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து அவர்களது அலுவலகம் சென்று பேசி எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை தன் வசம் இழுத்திருக்கலாம். அவற்றையெல்லாம் விஜய் செய்ய தவறிவிட்டார். ஆனால் இவர் ஒரு கடிதத்தை கொண்டு சென்று ஆளுநரிடம் கொடுத்தார். அந்த கடிதத்தில் அவர் எழுதிய ஒரு வாசகம்தான் இப்போது ஆளுநருக்கு மிகப்பெரிய பிடியாக மாறியிருக்கின்றது. நேர்களை, என்னிடமுள்ள 107 எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் கட்சியின் 5 பேரை சேர்த்து மொத்தம் 112 பேர் என்னிடம் இருக்கின்றார்கள். அந்த 112 பேர் என்ற அந்த இலக்கம்தான் இப்போது விஜய்க்கு எதிராக மாறியிருக்கின்றது. உண்மையில் 118 பேர் இருக்க வேண்டும். ஆகவே அவர் கடிதத்தின் மூலம் தன்னிடம் 118 பேர் இல்லை என்பதை மறைமுகமாக விஜய் சுட்டிக்காட்டியிருப்பதாக அர்லேக்கர் இப்போது வாதிடக்கூடிய, ஆளுநர் சார்பில் வாதிடக்கூடிய சட்டத்தரணிகள் அல்லது அரசாங்க கட்சி சட்டத்தரணிகள் பேசுவதற்கான வாய்ப்பை விஜய் தனது கடிதத்தில் தானே கொடுத்திருக்கின்றார். இதுதான் இப்போது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையாக மாறியிருக்கின்றது. அதுவும் எழுத்து மூலமான கடிதம். அந்த கடிதத்தை இப்போது அர்லேக்கர் தனது பிடியாக வைத்திருக்கின்றார். அதனால்தான் எப்போது உங்களுக்கு 118 ஆசனங்கள் வருகின்றதோ அப்போது அதன் பின்னர் தான் உங்களை ஆட்சியாளரை அமைப்பதற்கு நான் அழைப்பேன் என்று ஆளுநர் சொன்னது ஆளுநரின் தரப்பில் மிக சிறந்த வாதமாக கருதப்படும், ஜனநாயகத்தை மீறி சட்ட ரீதியாக பார்த்தால் சரியானதாக பார்க்கப்படும் என்று இப்போது இன்னொரு கருத்தும் மெல்ல வெளிவரத் தொடங்கியிருக்கின்றது. விஜய் என்ன செய்திருக்க வேண்டும்? காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏற்கனவே நாங்கள் சொன்ன இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவர்களது ஆதரவுகளையாவது முழுமையாக பெற்ற பின் ஆளுநரை சென்று சந்தித்திருக்க வேண்டும். அல்லது இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20-25 எம்எல்ஏக்களை தன்வசம் ஈர்க்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற தமிழக வேட்டிக் கழகம் முதலில் ஆரம்பத்தில் இதை செய்து அவர்களை ஈர்த்த பின் கொண்டு சென்று கடிதத்தை ஒப்படைத்திருக்க வேண்டும். என்னிடம் 130 பேர் இருக்கின்றார்கள் என்று அப்படி இருந்து கொடுத்திருந்தால் சில வேளைகளில் இன்று அந்த பதவியேற்பு விழா நடந்திருக்குமோ என்று இப்போது ஐயுற தோன்றுகின்றது. தொடர்ந்து நாங்கள் நேர்களது இதுதான் இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனை. ஆளுநரும் தான் தோன்றித்தனமாக நடக்க முடியாது நேர்களே. ஒரு இந்திய மரபு, ஒரு பெரிய ஜனநாயக நாடு, உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற வகையில் ஆளுநரும் தனது சட்ட அதிகாரங்களை ஒரு அளவுக்குத்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் அவரிடம் இருக்கின்ற கடிதம்தான் இப்போது ஆளுநருக்கு மிகப்பெரிய பிடியாக மாறியிருக்கின்றது. 112 பேர் தன்வசம் இருக்கின்றார்கள் என்று விஜய் குறிப்பிட்டது மிகப்பெரிய தவறு என்று சொல்லப்படுகின்றது. தமிழக சட்டசபையில் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் 118 பேர் தேவை. 112 பேர் தான் இருக்கின்றார்கள் என்றால் எவ்வாறு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க முடியும்? அவருக்கு அது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். அவர் அழைத்தார் என்ற மாதிரியெல்லாம் இப்போது பேச்சுக்கள் உலாவர தொடங்கியிருக்கின்றன. தொடர்ந்து சத்யா விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கிறது.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 6:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

நிர்ணயித்த வேளையில் தான் அதிமுகவில் இருந்து பிரிந்து செல்லுகின்ற 20 வரையான எம்எல்ஏக்கள் இப்போது தாவேக்காவுடன் இணைய இருப்பதாகவும், அவர்களுக்கு முக்கிய அமைச்சு பொறுப்புகள் பல, துணை முதலமைச்சர் பதவி மற்றும் 5 அமைச்சு பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் செய்திகள் தெளிவாக வெளியாகி இருக்கின்றன. புதுச்சேரியில் உள்ள ஒரு ஹோட்டலிலே இவர்கள் இப்போது தங்கி ஆலோசனை நடத்தி வருவதாகவும், இது தொடர்பான இந்த விடயம் இப்போது கூவத்தூர் பாணி அரசியல் போல் அரங்கேறியிருப்பதாக, சசிகலா காலத்திலே 2017-2016 ஆண்டுகளில் இடம்பெற்ற கூவத்தூர் பாணி அரசியல் போல் இப்போது மாறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் அந்த கூவத்தூர் அரசியல் பாணியை நாங்கள் ஒரு முறை மீண்டும் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியலை நாங்கள் மீண்டும் ஒரு முறை பின்னோக்கி பார்க்க இருக்கின்றோம். இதே போல்தான் இப்போது எவ்வாறு புதுச்சேரியிலே போய் ஒரு 20 மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தனியாக இருந்து இப்போது தமிழக வெட்டிக்கழகத்துடன் இணைவதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட இருப்பதாகவும், இவ்வாறான ஈடுபாட்டுக்கு பின்னணியாக இருப்பவர்கள் ஆதவ் அர்ஜுனா மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு 3 மிக முக்கியமான தமிழக எம்எல்ஏக்கள், ஒரே குடும்பத்திலிருந்து 3 தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 3 வேறு வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், வேறு வேறு கட்சிகளை சார்ந்து 3 இணைந்து இப்போது எம்எல்ஏயாக ஒரு குடும்பத்திலிருந்து சென்றிருக்கின்றார்கள். இவர்களில் ஒருவர் லீமாரோஸ் என்று சொல்லக்கூடியவர் அதிமுக கட்சியை சார்ந்தவர், ஆதவ் அர்ஜுனா தமிழக வெட்டிக்கழகத்தை சார்ந்தவர். இவர்கள் இணைந்துதான் இப்போது அதிமுகவுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய பிரபலங்களை அழைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி அவர்களை தாவேக்கா பக்கம் ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக ஒரு பூடகமான செய்தி, அது ஒரு நம்பிக்கையான செய்தி அல்ல, ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஒரே குடும்பத்தில் 3 வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதிமுகவில் லால்குடி தொகுதியில் லீமாரோஸ் மிகப்பெரிய பணக்கார குடும்பம், அந்த லோட்ரி குடும்பம், லீமாரோஸ் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே போல் தமிழக வெட்டிக்கழகத்தின் சார்பில் வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் தமிழக வெட்டிக்கழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு செயலர் என்ற அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர். அதேபோல் ஜோஸ் மார்டின் காமராஜ் நகரில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இவர்கள் 3 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், வேறு வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள். இதில் லீமாரோஸின் பங்கு இப்போது அதிமுகவுக்கு இடையிலே பல்வேறு விதமான எம்எல்ஏக்கள் தொடர்பாக பேசி எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம் நிற்க ஒரு 20 பேரை ஒரு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசோர்ட்டில் கொண்டு சென்று தங்க வைத்திருப்பதாகவும், தமிழக வெட்டிக்கழகத்துடன் மிகப்பெரிய பேரம் பேசல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி வெளிவந்தது. அந்த செய்திகள் உண்மையா பொய்யா என்பது அடுத்து வரும் 2 நாட்களில் வெளியாகிவிடும், சிலவேளை நாளையும் வெளியாகிவிடும். ஏனென்றால் நாளைய தினம் 48 மணி நேரத்துக்குள் அறுதி பெரும்பான்மையை விஜய் நிரூபிக்க வேண்டுமென்றால் இவர்கள் அந்த நேரத்தில் கை கொடுக்க வேண்டும். கை கொடுத்தால் மட்டுமே தமிழக வெட்டிக்கழகம் தப்பித்துக்கொள்ளும். ஆகவே நாளை விடுவதற்குள், இப்போது விடிந்துவிடும், இன்று நீங்கள் இரவு நித்திரைக்கு போவதற்கு முன்னர் சில வேளைகளில் அந்த உண்மையா பொய்யா என்பது தெரிந்துவிடும். இந்த சம்பவம் கூவத்தூரை நினைவுபடுத்துகிறது. அந்த கூவத்தூர் சம்பவம் பற்றி பாடலை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்க போடுகின்றோம். இப்போது சட்டம் திரைப்படத்திலிருந்து மூர்த்தி விருப்ப பாடல்.

0: ஆமாம் நேர்களே, லீமா ரோஸ் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆகியோருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவு தான் இப்போது தாவேக்காவுக்கு வாய்ப்பாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. லீமா ரோஸ் மற்றும் அந்த தாவேக்காவின் விசி மன்னிக்கவும் அதிமுகவின் வி சிவி சண்முகம் ஆகியோர் தமது கைகளில் 30 எம்எல்ஏக்களை வைத்திருப்பதாகவும் இவர்கள்தான் இப்போது புதுச்சேரியில் வைத்திருக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நாடகம் அதிமுகவுக்கு புதிதல்ல. ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவருக்கு எதிராக சசிகலா நடாத்திய மிக பிரம்மாண்ட நாடகம் ஒன்று 2017 நடைபெற்றது. இப்போது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காக ஓடிக்கொண்டிருக்கும், அதை பற்றி பார்ப்போம்.
1: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் HD.
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
5: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
0: நேர்களை, இந்த காட்சிகள் எல்லாம் இப்போது நடந்தது போல் தெரிகின்றது, ஆனால் நடைபெற்று முடிந்து 10 ஓடி மறைந்து விட்டன. ஜெயலலிதா மறைவு. தமிழக தேர்தலிலே 2016 யாருமே நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரும் வெற்றி ஜெயலலிதா அம்மையாருக்கு கிடைத்தது. செல்வி ஜெயலலிதா வரலாற்றில் காணாத மிகப்பெரிய வெற்றியுடன் 2016 தேர்தலிலே தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற வேளை, தமிழக மக்கள் அம்மா உணவகம், அம்மாவுக்கு எங்களது வாக்குகள் என்று கண்மண் தெரியாமல் வாக்குகளை அள்ளி விதைத்தார்கள். அது வேறொன்றுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான அலையினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வி ஜெயலலிதா அம்மையார் மிக இலகுவாக சாணக்கியமாக பெற்றுக்கொண்ட காலம் அந்த காலம். அதில் பாரிய வெற்றியுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்றது. பாரிய வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல, மிக பெரும்பான்மையுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடம் ஏறுகின்றது. தமிழகத்தின் நடைபெற்ற 14th சட்டமன்ற தேர்தல் அது, 2011 ஏப்ரல் 13 தேதி தமிழகத்தின் 14th சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து 2016 மே 22 15th சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. 136 ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 89 ஆசனங்கள் கிடைத்தன. இந்த வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக லாபகமாக பயன்படுத்தி கொள்ள முற்பட்டது. அந்த வேளையில்தான் செல்வி ஜெயலலிதாவுக்கு இனம் புரியாத ஒரு நோய். அது நோயா என்றெல்லாம் பல வாத பிரதிவாதங்கள் இன்று வரை தொடர்கின்றன. ஏன் செல்வி ஜெயலலிதா இறந்தார் என்ற கேள்வி இன்று வரை தொக்கு நிற்கின்றது. அது வேறு கதை. அவரது மறைவுக்கு பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவின் மிக நெருங்கிய தோழியாக இருந்த சசிகலா கைகளுக்குள் செல்கின்றது. எப்படி என்றால், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் ஓய் பன்னீர்செல்வம் ஒரு இடைக்கால முதலமைச்சராக நியமிக்கப்படுகின்றார். இடைக்கால முதலமைச்சராக அவர் நியமிக்கப்பட்ட பின்னர் அவரது முதலமைச்சர் பதவிக்கு செல்வி ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா அம்மையார் அந்த ஆசனத்தில் தான் அமர வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார். அந்த வேளையில் தான் 2017 அதிமுகவில் ஏற்பட்ட அரசியல் குழப்பம் இன்று வரை பலரது கண்களில் மிகப்பெரிய திரைப்படமாக ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் இப்போது உணரலாம். அந்த கட்சியில் ஏற்பட்ட அதிகார போட்டி மற்றும் பிளவுகள் மிக மிக பாரியன. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிகள், சசிகலா குடும்பத்தின் தலையீடு மற்றும் மன்னார்குடி மாபியா எதிர்ப்பு போன்ற பல விடயங்கள் அந்த நெருக்கடியில் வெடித்து சிதறின. பிப்ரவரி 2017 ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தத்தை தொடங்குகின்றார். 2016 ஜெயலலிதா மரணிக்க பிப்ரவரி 2017 வரை தற்காலிக முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருக்க அவரது ஆசனத்தை பதவியை தான் பறித்து கொள்ள வேண்டுமென்று சசிகலா முடிவெடுத்து பெரும் எம்எல்ஏக்களையெல்லாம் தென்பக்கம் திரட்டி அவர்களை கூவத்தூரில் உள்ள, அதுவும் ஒரு கிராமப்புறம், அங்கிருக்கின்ற மக்கள் வாகன அணிகளையெல்லாம் காணாத ஒரு கிராமம், கருத்த கலரில் கண்ணாடிகள் போட்ட வாகனங்கள் நிறையாக கூவத்தூருக்கு சென்ற அந்த காட்சியை பார்த்து கூவத்தூர் மக்கள் வியந்தார்கள். நாம் எல்லாம் அதை தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானத்தில் அமர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தத்தை தொடங்குகின்றார். தன்னை பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்ய சொல்ல அவர் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்கும் நடவடிக்கை ஓ பன்னீர்செல்வத்தால் மேற்கொள்ளப்படுகின்றது. சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஒரு தரப்பாகவும் ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு தரப்பாகவும் பிரிகின்றார்கள். அந்த சமயத்தில் 40 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர விரும்பியதாகவும் சபாநாயகர் அப்பாவு பின்னர் ஒரு இடத்திலே தெரிவித்தது நினைவிருக்கலாம். இந்த நெருக்கடி காலத்தில் பன்னீர்செல்வம் தியானத்தில் அமர ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தான் அப்போது ஆளுநராக இருந்தவர். இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும், இந்த அரசியல் குழப்பக்கு தீர்வு காண வேண்டும் என்று முடிவெடுக்க 2017 ஜெயலலிதா அம்மாவின் மறைவுக்கு பின்னர், ஜெயலலிதா அம்மையாரின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட தலைமை வெற்றிடம், அந்த தலைமை வெற்றிடத்தை சசிகலா நிரப்ப வர சசிகலா அமைச்சர் முதலமைச்சர் கதிரையில் ஏறுகின்ற ஆசையில் இருக்க அவருக்கு எதிராக மிகப்பெரிய சட்ட சிக்கல் ஏற்பட சசிகலா சிறைக்கு சென்ற பின்னர் ஓபிஎஸ் இபிஎஸ் இரண்டு அணிகளும் ஒன்றாக இணைந்து 2021 வரை ஆட்சியை கொண்டு செல்கின்றார்கள். அந்த கூவத்தூர் சம்பவம் இன்று வரை பலருக்கு நினைவுக்கு இருக்கலாம். 120 எம்எல்ஏக்களை கூவத்தூரில் உள்ள ஒரு ஹோட்டலிலே கொண்டு சென்று சசிகலா ஒரு நாளல்ல இரண்டு நாளல்ல உணவு கொடுத்து இளநீ கொடுத்து அவர்களுக்குரிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து வைத்திருந்த அந்த நாட்கள் போல் இன்று புதுச்சேரியில் யாரின் மூலம் நடைபெறுகிறது என்பது அந்த லால்குடி அம்மாவுக்கு தான் தெரியும். தொடர்ந்து நாங்கள் பாடலுடன் இணைந்திருப்போம் நேர்களே. மதன் விரும்பி கேட்ட பாடல் அடுத்தொழிக்கின்றது.

0: ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: கிழக்கு மாகாணத்தில் மக்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்தும் நோக்கில் இந்திய அரசின் பல்துறை மானிய உதவியின் கீழ் 6 முக்கிய திட்டங்கள் விரைவில் அறிவிக்கப்படவுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியரகம் தெரிவித்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போது பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த ஒப்பந்தங்களில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக பண்டார ஆகியோர் கையெழுத்திட்டனர். இதன் கீழ் பெண்களின் பொருளாதார பலத்தை உயர்த்தவும் கிராமிய தொழில்களை ஊக்குவிக்கவும் பக்தி பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளன. மேலும் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் மனநல பிரிவுகள் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ளன. விதை உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஒப்பந்த விவசாய கொத்தணிகள் உருவாக்கப்படவுள்ளன. அதே நேரம் ஆயுர்வேத மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஆரோக்கிய சுற்றுலா கிராமமும் மத்திய ஆயுர்வேத மருந்தகத்தில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் வகையில் விடுதி வளாகமும் அமைக்கப்படவுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக மொத்தம் 33 திட்டங்களை செயல்படுத்த இந்திய அரசு முன்வந்துள்ளது. இந்த திட்டங்களுக்காக 2.37 பில்லியன் இலங்கை ரூபாய் நிதியுதவி வழங்கப்படவுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிய ஆலயம் தெரிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க நிஷாந்த ராஜாவின் மரணம் தொடர்பில் நிலவும் பல்வேறு சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் உடனடியாக உளவியல் பிரேத பரிசோதனை ஒன்றை நடத்துமாறு தின தகுண என்ற அரசியல் கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்று புதன்கிழமை வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த மரணம் தற்போது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மரணம் தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்புகள், நாடாளுமன்ற விவாதங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் ஊடாக பல்வேறு முரண்பாடான கருத்துக்களும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டுள்ளதுடன் மிகவும் உணர்வுபூர்வமான புகைப்படங்களும் பரவி வருவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த காலத்தில் தீர்வு காணப்படாமல் இருந்த வசீம் தாகோஜின் படுகொலை விசாரணையைப் போலவே இந்த மரணமும் மிகவும் சிக்கலான ஒன்றாக இருக்கும் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்த ரங்க நிஷாந்தவின் குடும்பத்துக்கு நீதி கிடைப்பதுடன் 2.5 மில்லியன் டாலர் திரைசேரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சுயாதீனமான விசாரணையை மேற்கொள்வதற்கு இந்த உளவியல் பிரேத பரிசோதனை மிகவும் அவசியமானது என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. விஞ்ஞானத்தையும் சட்டத்தையும் இணக்கமாக பயன்படுத்தும் ஒரு விசாரணை முறை நாட்டுக்கு தேவை என சுட்டிக்காட்டும் அந்த அமைப்பு உண்மையை வெளிக்கொணர்வதற்கு தேவையான முறையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தற்போதைய அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது.
4: தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த வகையிலும் இடையூறாக இருக்காது என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 6 மாதங்களுக்கு ஆட்சியை தொந்தரவு செய்ய மாட்டோம் எனவும் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறிய அவர், மகளிருக்கு மாதம் 2500 அளிப்பது கடினம் எனவும் திமுக அரசு வழங்கியது போன்று மாதம் 1000 வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் தருவதாக விஜய் வாக்குறுதி அளித்துள்ளது குறித்து பேசிய ஸ்டாலின், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கடினம், எங்களைப் போல மாதம் 1000 ரூபாவது கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் தரும் விஜயின் வாக்குறுதி குறித்தும் சந்தேகம் தெரிவித்த ஸ்டாலின், அதை செய்தால் மகிழ்ச்சி என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த சொகுசு கப்பலில் அரிய வகை ஹண்டா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்த நிலையில் கப்பலில் இருக்கும் கெனடியர்களை பார்வையிடுவதற்காக கெனடி அதிகாரிகள் ஸ்பெயினின் கெனோரி தீவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளனர். தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 3 பயணிகள் புதன்கிழமை அன்று எம்வி ஹொண்டியஸ் கப்பலில் இருந்து நெதர்லாந்துக்கு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். அதே நேரத்தில் 4 கனடியர்கள் உட்பட சுமார் 180 பயணிகள் இன்னும் கப்பலில் தங்களது அறைகளில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். கப்பலில் உள்ளவர்களுக்கு எந்தவிதமான அறிகுறிகளும் தென்படவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கெனரி தீவுகளுக்கான இந்த பயணம் 3 அல்லது 4 நாட்கள் நீடிக்கும் என ஸ்பெயினின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கப்பலில் உள்ள கெனடியர்களுக்கு தொற்று ஏற்பட்டதாக அறியப்பட்ட வழக்குகள் எதுவும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் ஆனந்த் மற்றும் சுகாதார அமைச்சர் மஜோரி மிஷேல் ஆகியோர் புதன்கிழமை இரவு வெளியிட்ட கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கெனடியர்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை மதிப்பிடுவதற்காக மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களுடன் நெருக்கமாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் பணியாற்றி வருகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கப்பலில் உள்ள பயணிகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 8 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 5 ஆய்வக பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகின்றது.
2: ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்க வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கோரிக்கை விடுத்துக் கொண்டார். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசகியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்கள் உட்பட அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியதாகவும் மேக்ரோன் எக்ஸ் ஊடகத்தளத்தில் தெரிவித்துக் கொண்டார். அனைத்து தரப்பினரும் தாமதமின்றியும் நிபந்தனையுமின்றியும் நீரிணை மீதான முற்றுகையை நீக்க வேண்டும் என்று மேக்ரோன் வலியுறுத்தினார். மேலும் நீரிணையில் பதட்டங்களை தணிப்பது, ஈரானின் அணுசக்தி திட்டம், ஏவுகணை பிரச்சினைகள் மற்றும் பரந்த பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்ல உதவும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேர்களை, இந்த 6-7 என்ற வருடங்கள் பொதுவாக தமிழக அரசியலில் ஒரு அதிர்ச்சியை, பரபரப்பை ஏற்படுத்திய ஆண்டுகள் என்று சொல்லியிருந்தோம் ஆரம்பத்தில். என்ற வகையில் தான் பல விடயங்களை நாங்கள் 2026-27 தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய பரபரப்பாக அமையப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸாக தமிழக அரசியல் களம் தடம் புரண்டு செல்லப் போகின்றது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த போது தமிழக அரசியல் களம் ஒரு செய்தி ஊடகங்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அமையும் என்று, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அது தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி பீடம் ஏறி ஆட்சி அமைத்தால் கூட தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சூடான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கப் போகின்றன. என்ற வகையில் தமிழக அரசியல் களம் 2026-2027 என்பன மிக முக்கியமான பல வரலாற்று பக்கங்களை புரட்டி போடுகின்ற வருடங்களாக அமையும் என்பது இரண்டு கருத்துக்கிடமில்லை. இப்பொழுது 1967 தொடக்கம் நாங்கள் பார்த்தால், 67, 77, 87, 97 என்று ஒவ்வொரு 7களும் 6களும், அதேபோல் பல 6களும் எங்களுக்கு பல தமிழக அரசியல் களங்களின் அதிர்ச்சிகளை, பரபரப்புகளை தந்த வருடங்கள். 67 ஆரம்பித்தால் 1967 தமிழக தேர்தலிலே இடம்பெற்ற மிகப்பெரிய மாற்றம். மிக நீண்ட காலமாக காங்கிரஸ், இந்திய காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்த காலம். அது பக்தவச்சலமாக இருக்கலாம், ராஜாஜியாக இருக்கலாம், இவர்களெல்லாம் தொடர்ச்சி, காமராஜராக இருக்கலாம், இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக தமிழகத்தின் அசைக்க முடியாத தலைவர்களாக, அசைக்க முடியாத கட்சியின் ஒரு பிரதிநிதிகளாக சென்னை மாகாணத்தை ஆண்ட காலம். 1967 தென்னாட்டு காந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி நிறுத்திய வருடம். முதல் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு சட்டமன்றத்தை அந்த தேர்தலில் மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்திய ஆண்டு அந்த ஆண்டு. அது மட்டுமல்ல, அதே ஆண்டு சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்ற பெயர் பெறுவதற்கும் அறிஞர் அண்ணா காரணமாக அமைந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திராவிட கட்சி ஒரு தேசிய கட்சியிடமிருந்து ஆட்சியை திராவிட கட்சி முதல் முதலில் தமிழகத்தில் தனது கைகளில் பெற்றுக்கொண்ட ஆண்டு அந்த ஆண்டு. கழக அரசு முதல் முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என பெயர் சூட்டி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழர்களை அழகு பார்க்க வைத்த ஆண்டு அந்த ஆண்டு. அடுத்தது 1977, இதுவும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மறக்க முடியாத ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஆண்டு. தமிழக சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிடியிலிருந்து எவ்வாறு 67 காங்கிரஸின் பிடியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனது கரங்களுக்குள் கொண்டு வந்ததோ, அடுத்து 10 தமிழக சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிடியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய திருப்புமுனை தேர்தலாக அமைந்தது. அந்த 1977 தேர்தல் என்றாலே எம்ஜி ராமச்சந்திரன் தான் எல்லோர் மெனக்கண் முன்னும் வருவார். எம்ஜிஆரின் முதல் வெற்றி 72 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய எம்ஜி ராமச்சந்திரன் 1977 நடந்த முதல் சட்டமன்ற பொது தேர்தலிலேயே பெரும்பான்மை இடங்களை பெற்று முதன் முதலாக முதலமைச்சராகின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்பட்ட பிறகு அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் கோபத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் தோல்வியடைய செய்தார்கள். 76 பாரிய நெருக்கடி நிலை உருவானது. காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி என்பன அமைத்து போட்டியிட்டார்கள். மிகப்பெரிய வெற்றியை இது தேடித்தந்தது. இரட்டை இலை சின்னத்தின் அறிமுகம் 77 ஆரம்பமானது. இது அதிமுக மக்களை கவர்ந்து திமுக, ஜனதா பார்ட்டி போன்ற பெரிய கட்சிகளை வீழ்த்தி எம்ஜி ராமச்சந்திரன் என்ற அந்த திரையுலக நாயகன் தமிழக முதலமைச்சர் என்ற அரியணையை
அலங்கரித்த காலம் அந்த காலம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 130 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது. இந்த தேர்தல் தமிழகத்தில் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடையிலான அரசியல் போட்டியை மிக உச்சத்திற்கு கொண்டு சென்றது மட்டுமல்ல, எம்ஜி ராமச்சந்திர

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar glamu closing that. Adikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: 101.3 முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ என்ஜாய்.

0: நிகழ்ச்சி எம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. நேயர் விருப்ப பாடல்கள் பல இருக்கின்றன என்ற வகையில் இப்பொழுது நேயர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் மேலும் இணைத்துக் கொண்டு பாடல்களுடன் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில் இப்பொழுது இந்த மணித்தியாலத்தின் முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம், காசிநாதன் அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க காசிநாதன்.
1: இன்றைக்கு கணக்க பாடிட்டு கண்டால் இப்போது எனக்கு அந்த மதன மாளிகை படத்திலிருந்து ஏரியிலே ஒரு காயம் ஏழு மண்டல அப்படின்னு பிரச்சனை.
0: ஏரியிலே ஒரு
1: அரசியலோட எம்ஜிஆர் அரசியல் திருப்பியில் அந்த பாட்டு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், நான் எஸ்பி சரண் பேசுகிறேன்.
0: ஓ எஸ்பி சரண், நீங்கள் நில்லுங்க, உங்களோட பேச வேணும். நில்லுங்க வாரன், நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வன்பா.
0: வன்பா வாங்க.
3: நீங்க கொடுத்த கரைச்சல் ஆனால் அதுக்கு பாமக அதுல இருந்து ஒழுந்து வந்துட்டு விஜய் இப்ப பாமக தொடங்கிருக்க. எனக்கு துருவ நட்சத்திரம் படத்துல ஒரு மனம் நிக்க சொல்லுது
0: பாடலிக்கும் வன்பா காத்திருங்கள். எங்களது நிகழ்ச்சியில் 8 மணிக்கு பிறகுதான் உங்களோட பாடல் நாம் ஒலிக்கும். ஏற்கனவே நேர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களது
3: பாடலோடு
0: அடுத்த நேர் வணக்கம்.
4: ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நிலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி? நிலமா?
4: நலம்தான், நலம்தான். அரசியல் காலம் தான் சூடு பிடிச்சிட்டே இருக்கு. இப்ப பத்திட்டு ஏறிய போதுன்னு தெரியல. முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளிங்கிற பாடல் அவரை பற்றி அவர் போய் அவர் பார்த்துட்டு இருந்தனால அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போச்சு. அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அவர் முதலாளி ஆக்கிட்டாங்க எல்லாம். இப்போ இது மாதிரி போடுறது இருந்தாலும் இவர் என்னதான் இவர் அப்படியே அப்படி பிடிச்சு கிட்டு பிடிச்சி மெஜாரிட்டி பண்ணி ஆட்சி அமைச்சிட்டாலும் ஆனா நீண்ட நாள் அவர் நினைக்கிற திட்டங்கள்லாம் பில்ஸ் எல்லாம் பாஸே பண்ண முடியாது. 2/3 மெஜாரிட்டி வேணும் அதுக்கெல்லாம். அதுக்கு டெஃபினட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். அது கஷ்டம்தான், ஏதாவது பாஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னா 2/3 வேணும் பாஸ் பண்றதுக்கு, எல்லாம் பாஸ் பண்றதுக்கு. அதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அதுக்கு கஷ்டம்தான். பார்க்கலாம், அட்லீஸ்ட் அணைச்சி அமைப்பார், அணைச்சி அணைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. நன்றி,
0: நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் வாருங்கள் பஞ்சாஜம், எஸ்பி சரண் வாருங்கள்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: இந்த காதல் வைபோகமே காணும் நன்னாள் இது
0: என்னண்டே கந்த பாடல்?
5: ஏனென்றால் காலமா மத்தியானம் பின்னேரம் ஒரு விதமான படபடப்பு பதவின்னு நடக்க போகுதுன்னு நடக்க போகுதுன்னு நடக்க போன கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு ஒரு விசிலா இருக்கக்கூடிய அந்த நிறைய நல்ல பாட்டை கேட்போம். அந்த நிர்மல் குமார் இன்னைக்கு ரிப்போர்ட்டர்ஸுக்கு சொல்லி இருக்கிறார், நாங்கள் என்டிஏல இருந்து யாரையும் நாங்கள் கேட்கவில்லை, அவன்ட்டு ஆதரவு நாங்கள் கோரவும் இல்லையான்னு. ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவு இல்லாம நிக்கிறீங்க 107 சீட்டோட. இந்த நேரத்துல நீங்கள் உங்களோட பொலிட்டிக்கல் அரசியல் முதிர்ச்சியை காட்டி எல்லாரும் அணைச்சு போய் கவர்மெண்ட் கூட போன் பண்ணி போட்டு பேச நீங்க உங்களுக்கு காட்டலாம். அப்ப என்டிஏல இருந்து யாரையும் கேட்கவில்லை என்று சொன்னால் அப்ப அதுக்குள்ள பாமக வருது, அதிமுக வருது, பாஜக எல்லாம் பெறுது அதுக்குள்ள. மற்றது நடிப்பு நடிக்கிற வேண்டிய கம்யூனிஸ்ட் காரனும் திருமாவளவனும் இவன் 2 வச்சிருக்கிறான். இவன் வந்து அரைக்க அப்படின்னா கவர்னர்ல புள்ள கவர்னர்ல புள்ள கவர்னர் அப்படி செய்யப்படாது. அப்ப நீங்க கவர் விட இப்ப டப்பண்டு எடுத்துல கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு காரணம் முடிஞ்சவே.
0: அதுதான் பாத்துக்கொண்டிருக்கிறேன்,
5: விஜய்க்கு ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு கொடுக்காமல் கவர்னர். சரி, இன்றைக்கு போய் ஸ்டாலின் சந்திக்கிறீர்கள். இப்ப ஸ்டாலின் சொல்றேன், நீங்கள் எங்களை விட்டு போறது நான் விரும்பல. அப்ப ஸ்டாலின் கேம் அப்படி. அப்ப நான் 6 மாதத்துக்கு கூட செய்ய மாட்டேன், இந்த 6 பேரும் சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. நான் 6 மாதம் ஒன்றும் செய்ய மாட்டேன், இந்த 6 பேரும் அங்க சப்போர்ட் பண்ண வழிக்கிட்டா கிட்டத்தட்ட ஏற்கனவே குழஞ்சு போச்சு வேற கூட்டணி. அப்ப இவர்கள் திருமாவளவன் நிக்கிறதும் மக்கள் எல்லாம் மாட்டு மந்திரி, இவையெல்லாம் மூன்று பேருக்கும் கருதப்படுகிறார். இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், திருமாவளவன் ரெண்டு பேர் வச்சிருக்கிறான். 6 பேரை கொடுத்தா விஷயம் முடிஞ்சது, நாளைக்கு அவர் ஓத்துறது போடுவாரு. அப்ப கவர்னர் அவர் அரிசா சட்டத்தை என்ன சொல்லுவோம் அதை தானே இப்ப அவர்
0: செய்வேன்
5: என்று சொல்லிக்கொண்டு இருக்கேன். கடைவே பார்த்து நான் கடை இந்த இப்படியே விட்டா நான் 3 படி தான் காய்ச்சி கொண்டு இருப்பேன்.
0: இல்ல, கவர்னர் வந்து கையிலே ஒரு சரியான பிடி ஒன்று வச்சுக்கொண்டுதான்
5: இவ்வளவு
0: ஆட்டம், இவ்வளவு விஷயத்தை கொண்டு போறார். அந்த கடிதம் தான் பிரச்சனை. இவர்
5: கடிதம்தான் பிரச்சனை.
0: 112 பேர் என்று எழுதி கொடுத்தது, எழுத்து மூலமா கொடுத்தது தான் இப்ப விஜய்க்கு.
5: அது
0: வினயம்
5: தானே.
0: அதை வச்சுக்கொண்டு கவர்னர் விஜயை முதலமைச்சராக பதவியேற்பு விழாவில் பதவி வழங்கினா கவர்னருக்கு பிரச்சனை. நாளைக்கு பார்த்து கொண்டிருக்கிற திமுக மதிமுக எதிராக வழக்கு வச்சா
5: 112
0: கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு என்னண்டு முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்க? இவங்கள் இவங்களை இப்ப அண்டங்காக்கா மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, எல்லாம் பிளவிட போது தாவிய காண்டு.
5: இறுதியாக நீங்கள் வென்ற இந்த 107 seat 8 seat டிக்ளேர் பண்ண ஒரு மணித்தியாரத்துக்குள்ள பாரத பிரதமர் சொல்லப்படுற மோடி பார்த்து தெரிவிச்சார், நீங்கள் பல்லுக்கு நன்றி சொன்னீங்க. அடுத்த நாள் முடிஞ்ச உடனே ராகுல் காந்தி உங்களுக்கு சேர்த்து அவேண்ட பரம வைத்தியான ஆளப்பட பக்கத்துல வச்சுக்கொண்டு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு ஒரு முதிர்ச்சியோட போகலன்ட்டு நான் சொல்றேன்.
0: உங்கள் பாடல் முன்னுக்குள்ள நேர்களது பாடல்களை தொடர்ந்து ஒழிக்கும் நன்றி எஸ்பி.
5: நன்றி.
0: ஆமாம், நேர்கள் உங்களது பாடல்கள் அத்தனை பேரது பாடல்களும் ஒழிக்கும். நீங்கள் நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து இணைந்திருப்பீர்கள், இணைந்திருங்கள். பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். காத்திருக்கும் நேர்கள், இப்பொழுதும் நேர்கள் காத்திருக்கின்றீர்கள். உங்களை நான் நிகழ்ச்சியின் 8 மணி நிறைவில் இப்போ 7:50 அப்படி இணைத்து கொண்டேன். தயவு செய்து காத்திருங்கள். அதிகளவு நேர்களை இணைப்பதன் மூலம் குழப்பம் ஏற்படும், ஜேட்ட பாடலன்னு எனக்கே தெரியாமல் போயிடும் என்ற வகையில் காத்திருக்கும் நேர்கள் தயவு செய்து 7:50 வரை காத்திருங்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பவான் விரும்பி கேட்ட பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

நேர்களை, தமிழக வரலாற்றில் 67ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு திராவிடர் கழகம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி விடமேறிய ஆண்டு 67. 77ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10 ஆண்டு கால அந்த என்ன சொல்வார்கள், தேன் நிலவு நிறைவுக்கு வர 1977ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழக வரலாற்றின் 10 வருட பொற்காலம் உதயமானது. அந்த 10 வருட பொற்காலம் எம்ஜி ராமச்சந்திரனது ஆட்சி காலத்தில் மிகப்பாரிய எழுச்சியாக தொடர்ந்து 3 தடவைகள் எம்ஜி ராமச்சந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தமிழக ஆட்சி பீடத்தை, தமிழக சட்டசபையை, தமிழகத்தின் நிர்வாகத்தை கொண்டு நடாத்திய காலங்கள் அந்த காலம்.

தமிழகத்தில் இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடம் ஏற முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை எம் ஜி ராமச்சந்திரன் ஏற்படுத்தியிருந்தார். என்றாலும் வரலாறு மிக வேகமாக தனது கால சக்கரத்தை சுழட்ட தொடங்கியது. 1987 தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான மற்றொரு திருப்பு முனை ஆண்டு என்றால் மிக இல்லை. எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் 10 ஆண்டுகால ஆட்சி அதை பொற்கால கோல்டன் ஈரா என்றெல்லாம் போற்றுகின்ற அந்த ஆட்சி நிறைவுக்கு வருகிறது. தமிழக முதல்வர் புரட்சி மக்கள் கலைஞர் புரட்சி செய்து தமிழக மக்களை அவர்களது மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்தந்த பொன்மென செம்மல் 87 தமிழ் மக்களின் தீராத கண்ணீர்களுக்கு மத்தியில் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பேரிடி செய்தி தமிழகத்துக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக காதுகளில் வந்து வீழ்ந்தது. அந்த பொன்மனச்செம்மலின் மறைவு தமிழக அரசியலில் மிகப்பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரிய பிளவுகளுக்கும் அவரது மறைவு காரணமாகிறது. 1977 தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால் December 24, 1987 அன்று மறைகின்றார். இது தமிழக அரசியலில் ஒரு சகாப்தத்தின் முடிவாக, ஒரு பொற்காலத்தின் நிறைவாக பேசப்பட்டது. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 அணிகளாக பிளவுட்ட அந்த சம்பவம் ஒன்றும் எதிர்பார்க்காததல்ல. ஒரு பிரிவை அவரது மனைவி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களும், மற்றொரு பிரிவை செல்வி ஜெயலலிதா அவர்களும் வழிநடத்தினர். எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களது இறுதி ஊர்வலத்தின் போது செல்வி ஜெயலலிதா தானே அடுத்த வாரிசு என்று சொல்லாமல் சொல்லி அவரது அந்த பூத உடலுக்கு அருகில் ஏறி நின்ற போது அவரை பலரும் பலோத்காரமாக கீழே இழுத்து வீழ்த்திய அந்த சம்பவங்கள் எல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கண்டு கேட்டு உய்த்துணர்ந்த நிகழ்வுகளாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய கலேபரமாக இன்றும் தீயாக எரிந்து கொண்டிருக்கின்றன.

அதே ஆண்டு ஒரு மிகப்பெரிய சம்பவமும் ஈழத்தில் நடைபெற்றது. 1987 ஜூலையில் சுதுமலை பிரகடனம் வெளியிடப்படுகிறது. ராஜீவ்காந்தி ஜே.ஆர். ஜெயவர்த்தன ஒப்பந்தம் அதே ஆண்டு நடைபெறுகிறது. யாழ்ப்பாணத்தில் சுதுமலை கோவில் முன்றலில் விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் வி. பிரபாகரன் தனது வரலாற்று சிறப்புமிக்க சுதுமலை பிரகடனத்தை வெளியிடுகின்றார். இந்த நிலைமைகள் எல்லாம் எம்.ஜி. ராமச்சந்திரன் இருக்கின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய துணிவுடன் இடம்பெற்ற சம்பவங்கள். ஜே.ஆர். மற்றும் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் பல விடயங்களை இலங்கை தமிழர்களுக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில் ஒரு மிகப்பெரிய சமாதான உடன்படிக்கையாக பார்க்கப்பட்டது. அதன் வெற்றிகளை எம்.ஜி. ராமச்சந்திரன் நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக்கி தருவார் என்ற அவநம்பிக்கை பலரிடம் இருந்தது. ஆனால் காலத்தின் கொடூரம், எம்.ஜி. ராமச்சந்திரனின் மறைவு தமிழக மக்களை விட ஈழத்தமிழர்களை அதிகம் ஏமாற்றிய செய்தியாக மாறியது. தமிழகத்தில் எம்.ஜி.ஆர். மறைவுக்கு பின் ஏற்பட்ட குழப்பங்களால் ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலான அரசு அமைந்தாலும், அந்த அரசு ஒரு சில நாட்கள், விரல் விட்டெண்ணக்கூடிய நாட்களிலேயே கவிழ்ந்தது ஒரு அபாக்கிய சூழ்நிலையை ஏற்படுத்தியது. 1987 இறுதியில் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு, 1989 சட்டமன்ற தேர்தலில் மு.ண. கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் தமிழகத்தின் ஆட்சிக்கட்டிலை தன்வசமாக்குவதற்கு வழிவகுத்தது. 10 ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மதிய உணவு திட்டம், சமூக நல திட்டங்கள் மூலம் எம்.ஜி.ஆர். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்குடன் இருந்தார். அதேவேளையில் நிர்வாகத்தின் ஊழல், பொருளாதார வளர்ச்சி மந்தநிலை, அதிகார மையமாதல் போன்ற விமர்சனங்களும், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகளின் மோதல்களும் அந்த வேளையில் தொடரத்தான் செய்தன. எம்ஜிஆரின் மரணத்துடன் தமிழக அரசியலில் ஒரு அதிகார மையத்தின் முடிவு இடம்பெற்றதாகவும், புதிய அதிகார போராட்டத்தின் தொடக்கம் 1987 என்றும் சொல்லுகின்ற அளவுக்கு, 1987 இருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டும் மாறி மாறி தமிழக அரசியலில் ஆட்சிக்கட்டிலை தம்பசம் பங்கு போட்டுக் கொண்டார்கள்.

0: இதய துடிப்பு
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

எம்ஜி ராமச்சந்திரன் என்ற அந்த மிகப்பெரிய ஆளுமை உலகத்தின் தமிழக மக்களின் மனங்கள் தாண்டி உலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவரது மனங்களிலும் இன்று வரை ஒரு மிகப்பெரும் தலைமையாக நிலை எடுத்து நிற்கின்ற மறைந்தாலும் அந்த பிம்பம் எம்ஜிஆர் என்ற அந்த மூன்றெழுத்து மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்று தனது பாடல்கள் மூலம் கடமையை சொன்னாலும் அந்த மூன்றெழுத்தை எம்ஜிஆர் என்று அவரது ரசிகர்கள் இன்று வரை தாரக மந்திரமாக ஓதிக்கொண்டிருப்பதற்கு காரணமாக அமைந்த தமிழகத்தின் பொம்மெனச் செம்மல் என்று போற்றப்பட்ட அப்பலோ மருத்துவமனையில் சிறுநீரக கோளாறு காரணமாக மரண தருவாயில் இருந்தபோது ஆலயங்கள் பட்டி தொட்டிகளெல்லாம் ஆண்டவனே நின் பாதங்களை கண்ணீரில் நீராட்டுவேன் என்ற ஒரு பாடல் மூலம் அந்த செம்மலை எமக்கு மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்று குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் என்று அவரது எதிரிகள் கூட வேண்டுகின்ற அளவுக்கு என் நண்பனான கருணாநிதி உருகும் அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக வாழ்ந்து முடித்தவர் எம் ஜி ராமச்சந்திரன். அவரது மறைவுக்கு பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா தலைமையிலான அணியாகவும் அவரது துணைவியார் ராணகி ராமச்சந்திரன் தலைமையிலான அணியாகவும் இரண்டாக பிளவுபட்டது. அது பெரும் அரசியல் போராட்டங்களை சந்தித்தது. 1987 பிந்திய அந்த அதிமுக என்பது எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி வி என் ஜானகி அம்மா மற்றும் செல்வி ஜெயலலிதா தலைமையில் கட்சி பிரிந்து ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு மாத காலம் முதல்வராக இருந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த போது பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதால் கவர்னரால் ஆட்சியிலிருந்து அவர் தானாகவே விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் அதன் பின்னர் முடக்கப்பட ஜெயலலிதா கட்சியை தன்வசம் கொண்டு வந்து 1989 கட்சியை ஒருங்கிணைத்து பொதுச் செயலாளராக அவரே பொறுப்பேற்கின்றார். ஜெயலலிதாவின் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1991, 2001, 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கின்றது. December 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் கட்சியின் கூட்டு தலைமை பொறுப்பில் இருக்கின்றார்கள். 2022 July 11 முதல் எடப்பாடி கே பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு அவர் தலைமையில் கட்சி தற்போது இயங்கி வருகிறார். இவரது கட்சியிலிருந்து ஒரு 30 வரையான எம்எல்ஏக்கள் தான் இப்போது புதுச்சேரி புறப்பட்டிருக்கின்றார்கள். புது கச்சேரி ஒன்றை நடாத்துவதற்காக இப்போது எடப்பாடி பழனிசாமியும் புதுச்சேரி செல்வதாக ஒரு பூடகமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது ரொனால்டு விரும்பி கேட்ட பாடல்.